0: அவன் நான் பேசுறேன். For units 10-4. Uniform 3486.
1: You don't need to try this, please.
0: 10-4, 1358.